0: ஃபஹே ஜாதூகரும் சஜிதா திருவூவை எவரும் புனூவை ஹாரூன்கு ஃபானாய் மூசாகு ஃபானுகு வெரி ரஸ்கலாங்கிய திமம்மெங் ஈமாம் விஜெய்முவை.
1: திவெஹி எஃப்எம் திவெஹி நாயகு நோதிய எகெம் மெகஹெர்ட்ஸ்.

0: அத்தனை ரூபியா ஏதோ கொல்ல கொம்பு தெமாக்கும் குறிதுவும் ஏடிவியும் ஹோதம்
1: மீ அகமது ஆமீர்